அக்டோபர் ஆதிவாரம் 20வ தேதி காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. பிராபஞ்ச சம்பந்தமு பின்னை தொலையின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லனு ஹம்பின் க்ஷேத்திர